0: 105.4 FM and 1575 AM.
1: தமிழ் பசங்களா ரெடியா?
2: ஆமே வைபேத்து
1: குதூகலமான கொண்டாட்டம் இனி கலாபம் வானொலியில்.
2: ஆமே சவுண்டேதே
3: உலக தமிழர்களுக்காக கிரைஸ்ட் சர்ச்சில் இருந்து எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் மாலை 7 மணிக்கு
1: கேட்க தவறாதீர்கள்.
2: ரெடியா மாமே?
4: சண்முகே.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் கிரைஸ்ட் சர்ச் மற்றும் ஒட்டாகோ மக்களே, இந்த அருமையான மாலை ஸ்லாஷ் மதிய பொழுத நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம், நாங்கள் நம்புகிறோம். இட்ஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் டே. நம்மளோட அரங்கத்தில் நம்மளுடைய அருமையான பெட்ரோமேக்ஸ் பிரியா இருக்காங்க.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் கிரைஸ்டின் ஒட்டாகோ அன்பர்களே, நேயர்களே, ரசிகர்களா இருக்கீங்களா நீங்க? எங்களுக்கு தெரியல,
0: யோசிச்சிட்டு இருக்காங்க.
1: பரவாயில்ல, நீங்க ரசிகர்களா ஆகிக்கலாம், தாராளமா ஆகிக்கலாம். எங்களுக்கு அதுல எந்த ஒரு ஆட்சேபனமும்
0: இல்லை.
1: சரி லாவண்யா, நம்ம வழக்கமா பேசுற எல்லா டாபிக்கும் சூப்பரா அருமையா இருக்கிற டாபிக் இல்லையா? இன்னைக்கு என்னத்த பத்தி நம்ம பேச போறோம்?
0: இன்னைக்கு வந்து நமக்கு எல்லாருக்குமே அது ஐ திங்க் நான் ஒண்ணு நம்ம பண்ணிருப்போம் இந்த வேலையை, இல்ல நம்மளோட கூட இருக்கவங்க பண்ணிருப்பாங்க.
1: எது, கொலையா?
0: இல்ல, எல்லாரும் கொலை பண்ணிட்டா
1: இப்படிமா?
0: ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்க, இதுங்கெல்லாம் வச்சு ஒரு கொலை கூட பண்ண முடியாது. சோ அதாவது எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும், அதான் சொல்ல வரேன். எஸ்பெஷலி நம்மளோட கோவிட் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா இந்த அனுபவம் எல்லாருக்கும் இருக்கு. சோ அப்பதான் இந்த ஒரு கான்செப்டே இருக்குன்னு நம்மளுக்கு வந்து வந்துச்சு. ஓகேயா? சோ அது என்ன, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பெட்டரா இல்ல ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ், அதாவது நேரா போய் வேலை செய்யறது பெட்டரா அப்படின்றத பத்தி தான் நம்ம இப்போ வந்து ஒரு பேச போறோம்.
1: இதை பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கருத்தூசி போடலாம்னு ஆசைப்படுறேன்.
0: போடுமா? போடு.
1: என்னன்னா,
0: போட்டிருக்காங்க கருத்தூசி போடுங்க.
1: ஆமா, என்னன்னா, நீங்க சொன்னீங்க இல்லையா ஒர்க் ஃப்ரம் ஹோமா இல்ல ஒர்க் ஃப்ரம் ஒர்க்கா?
0: ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்.
1: எஸ், தேங்க்யூ. ஒர்க் ஃப்ரம் ஹோமா, ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ். ஆனவே ஸோ நம்மளோட டாபிக் எப்போதுமே நம்ம சூஸ் பண்ற டாபிக் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரிக்டான பேரண்ட்ஸா, கூலான பேரண்ட்ஸா, ஃபோன் ஃப்ரெண்டா, ஐ மீன் ஆன்லைன் ஃப்ரெண்டா இல்ல ரியல் ஃப்ரெண்டா,
0: அரேஞ்ச் மேரேஜா, லவ்
1: மேரேஜா, அந்த மாதிரி தான். அது ஒரு நல்லது இருந்தா ஒரு கெட்டது இருக்கும், ஒரு கெட்டது இருந்தா ஒரு நல்லது இருக்கும். அந்த மாதிரி இதை நான் எதுக்காக சொல்றேன்னா, இது நல்லது கெட்டதுங்கிறத விட இது வந்து நம்ம ஒரு நார்மலான ஒரு ரெண்டு விஷயத்த, இட்ஸ் நாட் லைக் குட் ஆர் பேட், ரெண்டுமே நல்ல விஷயமா இருக்கலாம், ரெண்டுமே கெட்ட விஷயமா இருக்கலாம், ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ற மாதிரி தான் நம்ம இப்ப ரீசன்ட்லி நம்மளுடைய ஷோல வந்து நம்ம டாபிக் சூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல எந்த ஒரு கருத்து என்ன கிடைக்குது அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா, ஒன்னை விட இன்னொன்னு என்னைக்குமே பெட்டரா தான் இருக்கும்.
0: இல்ல, இக்கரைக்கு அக்கறை பச்சைய மாதிரி தெரியும்.
1: இல்ல, இதுல தலைவர் ஒரு படத்துல சொல்லுவாரு, என்னைக்குமே ஒன்னை விட இன்னொன்னு பெட்டரா இருந்துகிட்டேதான் இருக்கும். அது பெட்டர்ன்னு சொல்ல மாட்டாரு, அவரு தமிழ்ல என்னமோ சொல்லுவாரு போலயே. அதாவது இது எதுக்காக சொல்லுவாருன்னா, அந்த படத்துல வந்து அந்த பெண் வந்து வேற ஒருத்தரை காதலிப்பாங்களா இல்ல என்னத்துக்குன்னு தெரியல, இது வந்து
0: ஜானி ஜானி
1: ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்டமா தான் சொல்லுவாரு. ஒன்னை விட
0: இன்னொன்னு
1: இருந்துகிட்டேதான் இருக்கும். சோ அதுதான், என்னைக்குமே ஒரு விஷயத்த விட இன்னொரு விஷயம் பெட்டரா இருக்கும். அதனால வந்து கம்பேரிசன் பண்றது வந்து நீங்க எதுக்காக பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. ஐ மீன், நீங்க பண்ணாதீங்க, நாங்க உங்களுக்காக ஹெல்ப் பண்ணி நாங்க பண்றோம்,
0: நாங்க பண்றோம், நீங்க கேளுங்க,
1: நீங்க கேட்டு உள்வாங்கிக்கோங்க. இன்னொரு ஒரு விஷயம் நான் வந்து ஹைலைட் என்ன பண்ண விரும்புறேன்னா, நான் வந்து இந்த வீக்கெண்ட் வந்து போன வீக்கெண்ட் வந்து ஆக்லாந்து போயிருந்தேன், வேலை விஷயமா ஆக்லாந்து போயிருந்தேன் மண்டே டியூஸ்டே. ஸோ கொஞ்சம் ஏர்லியா போயிட்டனால அங்க இருக்கிற தமிழ் வானொலி, ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் எடுத்து நடத்துற வானொலி, அங்க வந்து நான் போயிருந்தேன். ஸோ அவங்க என்ன இன்டர்வியூ பண்ணாங்க.
0: வாவ்,
1: நான் வந்து நம்மளோட வானொலி பத்தி பேசியிருந்தேன், நம்ம தமிழ் ஸ்கூல் இங்க கிரைசிஸ் பத்தி பேசியிருந்தேன், என்னெல்லாம் இருக்கு இங்க, என்னென்ன மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னு பேசியிருந்தேன். அவங்க

0: என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நிறைய பெரிய இடம், பெரிய கிரவுட், பெரிய விஷயங்கள். ஸோ என்னுடைய வாய்ஸை இங்கே மட்டும் இல்லாமல் அங்கேயும் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா, நீங்கள் வந்து சனிக்கிழமை நினைக்கிறேன், சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையானு தெரில, ரெண்டு நாளும் போயிட்டு அந்த ரேடியோ கேளுங்க வரும். சரியா? சரி லாவண்யா, சொல்லுங்க சொல்லுங்க, நீங்கள் வீட்லேருந்து வேலை செஞ்சுருக்கீங்களா?
1: ஓகே, லைட்டாக அந்த ஆப்ஷன் வந்து எனக்கு இல்லை, ஏன்னா வந்து நான் இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கும் போது டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் கண்டிப்பாக என்னால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணவே முடியாது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆனால் நான் எப்படி சொல்கிறது, நான் எப்பவுமே ஒர்க் ஃப்ரம் ஹோமும் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். என்னை கால் வந்தால் நம்ம அட்டன் பண்ணி நம்ம சொல்லிட்டு தான் இருப்போம். ஸோ அந்த மாதிரி போயிட்டு தான் இருக்கும். சில டைம்ஸ் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதை விட வி ஆர் டூயிங் வீடியோ கன்சல்டேஷன்ஸ், ஆடியோ கன்சல்டேஷன்ஸ், வீடியோ கன்சல்டேஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் அது வந்து அவங்களால வர முடியலன்றத ஒரு காரணத்தினால தான், என்னால் போக முடியல, நான் எப்படி இருந்தாலும் போயிட்டு தான் இருந்தேன். ஸோ இல்லை, கான்செப்ட் எனக்கு தெரியாது, ஐ ஹவ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ்ட். பட் என்னுடைய கணவர் வந்து ஃபுல் டைம் அந்த கோவிட் டைமில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அதோடைய கொடுமைகள் நன்மைகள் எனக்கு தெரியும்.
0: ரைட், நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது நான் என்ன நினச்சேன்னா, நீங்கள் ஆக்சுவலி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு சொல்லுங்கள், ஏன்னா நீங்க வீட்டுல நிறைய வேலை செய்றீங்கல்ல, அதனாலதான் சொல்றேன்.
1: ஆமா, எல்லா பெண்களுமே எல்லா ஹோம் மேக்கர்ஸுமே வீட்டுல வேலை பண்ணிட்டு தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு ஒர்க் என்ன சொல்றது, ஹோம் ஒர்க் எல்லாம் ஒண்ணு ஆயிடுதுமா?
0: ஆமா, ஐயோ இதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்கு. அந்த மாதிரி தான் கேட்டுட்டு இருக்கிற எல்லா பெண்களுக்கும் இதை வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு
1: நம்புறேன்.
0: ஆமா, சரி, எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, நான் வந்து வேலை செய்ய ஆரம்பித்ததுலேருந்து நான் வந்து ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆயிருந்தேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு போகணும், யூ நீட் டு ஷோ அப். ஏன்னா நீங்கள் வீட்லேயே உட்காந்துருந்தீங்கன்னா சோம்பேறி ஆயிருவீங்க, யூ ஓன்ட் டூ எனி திங். அங்கே ஆஃபீஸ்க்கு போனால் தான் அவங்க மோட்டிவேஷன் கொடுப்பாங்க, உட்காந்து பேசுவோம், தென் வி வில் டு கோல் கால்ஸ், லைக் நம்ம இருக்கலாம் கால் பண்ணி பேசுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். ஸோ அது வந்து கைண்ட் ஆஃப் இட்ஸ் நாட் லைக் ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி கிடையாது. அதாவது இப்போ இங்கே இருக்கிற ஐடி பீப்பிள்லாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எனக்கு கிடச்சதில்லை. பட் அதுக்கப்புறமா வந்து நான் பண்ண வேலை எல்லாமே ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம். ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து கஸ்டமர் ஃபேஸிங் ரிலேட்டட் ஜாப்ஸ். ஸோ அதனால் வந்து எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சதில்லை. இங்கே இப்போ நான் வந்து பிளைன்ஸ் மீடியாவில் ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு இந்த வேலையிலையும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் இல்லை. ஏன்னா என்னோட வேலை பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி எங்கேஜ்மெண்ட் கோஆர்டினேட்டர். ஸோ நான் கம்யூனிட்டிக்கூட எங்கேஜ் ஆகணும், அதுதான் அந்த கோஆர்டினேட்டிங் வேலையே. ஸோ அது ஏதோ யாராச்சும் வந்து என்ன வேலை செய்கிறீங்கன்னு கேட்டால் கம்யூனிட்டி எங்கேஜ்மெண்ட் கோஆர்டினேட்டர், கம்யூனிட்டி கூட எங்கேஜ்மெண்ட் பண்ணுற கோஆர்டினேட்டர், அவ்வளோதான். வேற இது இதை விட வேலை எப்படிங்க நான் தெளிவாக சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வேலை வந்து நான் எப்போதும் பீப்புளை மீட் பண்ணுறேன் அப்படிங்கிற சுச்சுவேஷன்னால அந்த ஆப்ஷன் இல்லை. ஆனால் லெட்ஸே இப்போ எனக்கு உடம்பு முடியல, நான் வந்து வீட்டில் இருக்கேன்னா சம்டைம்ஸ் யூனோ ஐ ஹாவ் டு இன்டர்வியூ பீப்புள் த்ரூ ஜூம் கால்ஸ், அதெல்லாம் நான் பண்ணலாம். எனக்கு வந்து வேலையோட ஜூம் ஆக்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இமெயில்ஸ்லாம் நான் வந்து வீட்டிலேருந்து யார் வேணாலும் இமெயில்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணுவேன். ஸோ அந்த ஹவர்ஸை வந்து நான் வந்து எடுத்துக்குவேன், லைக் நான் ஒர்க்கிங் ஹவர்ஸாக எடுத்துக்குவேன். ஸோ அது வந்து லிட்டில் பிட் ஆஃப் ஒர்க் ஃப்ரம் ஹோம்,
1: பார்ஷியல்.
0: ஆமாம், பார்ஷியல் ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஒகேஷனலி டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன் அப்படி தான். ஆனால் அதில் எனக்கு என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, இட்ஸ் குவைட் கம்ஃபர்டபுள். ஏன்னா நீங்கள் வந்து அப்படியே லுங்கி கட்டிட்டு உட்காந்துட்டு கூட
1: வந்து,
0: ஆமாம் எக்ஸாக்ட்லி. நான் இப்போ ரீசன்ட்லி வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த டாம் ஹாலண்ட் இருக்கார் இல்லையா, ஸ்பைடர்மேன், புது ஸ்பைடர்மேனில் நடித்தார் இல்லையா, அவர் வந்து ஒரு வீடியோ மீட்டிங்கில் இருப்பார். பார்த்தா அவர் வந்து ஃபுல்லாக வரும் பாக்ஸருக்கு பட்டாப்பட்டி மட்டும் போட்டுட்டு மேலே மட்டும் கோட் போட்டு உட்காந்துருப்பாரு. ஸோ
1: இது வந்து அவர் மட்டும் இல்லாமா எல்லாருமே அதுதான்.
0: ஆமா, இல்ல இப்ப எல்லாருமே வந்து அது வந்து ஒரு மாதிரியா பாப்பாங்க. இப்ப டாம் ஹாலண்டே பண்றாரு, நம்ம பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய பேர் இந்த தைரியமா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எனக்கும் அப்படிதான், லைக் வந்து யூனோ, பட் யூனோ ஸ்டில் வீடியோ கான்ஃபரன்ஸா வீடியோ காலா இருந்துச்சுன்னா யூ டெஃபினெட்லி ஹாவ் டு கோ அண்ட் வாஷ் யுவர் ஃபேஸ் அண்ட் ஆல் கெட் ரெடி. பட் இதுல இந்த ஒரு பாயிண்ட்ல, அதாவது இந்த மெத்தையிலே உட்காந்துட்டு மீட்டிங் அட்டன் பண்றது இந்த மாதிரி விஷயத்துல நான் என்ன இது பண்றேன்னா, ஆல்ரெடி நம்ம சோம்பேறி, இந்த ஆப்ஷன் நம்மளை இன்னும் சோம்பேறி ஆக்குது.
1: கண்டிப்பா
0: அப்படிதான் நான் நினைப்பேன். ஆனா சில பேர் இப்ப லட்சியம் உங்களுக்கு வந்து வீட்லயே வந்து ஒர்க் டெஸ்க் அது மாதிரிலாம் நீங்க செட்டப் பண்ணிருந்தீங்கன்னா அப்கோர்ஸ் யூ கேன், நீங்க எப்போதும் பண்ற மாதிரி நீங்க குளிச்சுட்டு நீங்க ஒரு காஃபியை ரெடி பண்ணிட்டு உட்காந்துட்டு நீங்க வேலையை ஆரம்பிக்கலாம். இதுல ஒரு நல்ல விஷயம் நான் என்ன பாக்குறேன்னா, உங்களுக்கு அந்த டிராபிக் டிராவலிங் டைம்
1: அதெல்லாம் சொல்ல வேணா, பிகாஸ் எங்க ஹஸ்பண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருந்த போது கரெக்டா அதை என்ன சொல்றது, அவரும் குளிச்சுட்டு ஆனால் அஃப்கோர்ஸ் டிஷர்ட் போட்டு சும்மா இது போட்டு பாக்ஸஸ் போட்டு தான் உட்காந்துருப்பாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு. ஒருவேளை கால் ஒர்க்

0: ஒரு நிமிஷம் ஆலன் ப்ரோ, இப்ப அடியே நான் ஜட்டி போட்ட மேட்டர்லாம் ஏன்டா அங்க போய் சொல்றேன் அப்படின்னு இப்ப மனசுல கழுவிட்டு இருப்பாரு.
1: சோ எனிவேஸ் அவங்க வந்துட்டு ஒர்க் கால் ஏதாவது போட்டா மட்டும் மேல மட்டும் ஃபார்மலா ஷர்ட் போட்டிருப்பாங்க, ஆனா கீழே ஷார்ட்ஸ் போட்டுதான் உட்காந்துருப்பாங்க. அது வேற விஷயம். நான் சொன்னேன் ஒரு நாள் மாட்ட போறேன் டக்குன்னு ஏதோ ஒரு அவசரத்துக்காக எந்திரிக்க போறேன் மாட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு.
0: ஆமா ஆமா, இல்ல அவசரத்துக்கு திடீர்னு வந்து ஒரு கருப்பாம்பூச்சி தலைமையில அடிக்குதா, அந்த கருப்பாம்பூச்சி பிடிக்கிறதுக்காக எந்திரிக்கிறாரா பார்த்தா. ஓ மை காட்.
1: அந்த மாதிரி இருக்கு. பட் ஆனா என்னன்னா அவரும் அந்த மாதிரி கரெக்டா காஃபி போட்டு உட்காந்துருவாரு, உட்காந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பிச்சா அங்கதான் அசைய மாட்டாங்க. அதுதான் இதுல என்ன, ஒரு யூஸ்வலா வந்து நிறைய வந்து இந்த லஞ்ச் பிரேக்ஸ் இதெல்லாம் கரெக்டா பண்ணுவாங்க. ஆனா எங்க வீட்டுக்காரை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த வீட்டில் இருக்கிறதுனால வந்து அந்த எல்லாமே அப்படியே கொஞ்சம் டிலே, லஞ்சும் கொஞ்சம் டிலே ஆகும். அங்கேனா கரெக்டாக அந்த 12:30 1:00 போய் சாப்பிடுவாங்க. பட் இங்கே வந்து வீட்டில் இருக்கும் போது அப்படியே ஒரு 2:30-3 அப்படியே ஆகும். நான் வரப்போ தான் வந்து திரும்ப சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில இதை, பட் அதுவும் ஒரு விதத்தில் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் அவங்களுக்கு பண்ணுறதுல. ஸோ இட் இஸ் குவாய்ட் குட். ஆனால் மெயினாக என்னென்னா சென்னையில் வந்து நாங்கள் இருந்ததுனால அந்த கம்யூட்டிங் டிராஃபிக் வந்து இட்ஸ் ரியலி லைஃப் சேவிங். ஏன்னா 2 hours ஹீ ஹேஸ் டு 1.5-2 hours போகிறப்போ திருப்பி வரப்போ 1.5-2 hours. அவர் சில வாட்டி என்ன பண்ணுவார்னா அவங்க ஒர்க் வந்து 6:00 முடியும். பட் சில வாட்டி வந்து அவர் 4 மணிக்கே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்துட்டு he will continue to work till 7:00 or 7:30. ena anga and the 4:00 kalamnaanga he'll come home by 5:15 or 45 minutes vandruvanga. ana 6:00 kalamnaanga 8 mani aagum varathukku veetukku. So he will come early but he will continue to work from home even on the normal days. And the mari or situation irukum. So and the 2 daily 4 hours vandu you are actually saving. And not only time, you are saving petrol, you are saving your என்ன சொல்றது, யூ கேன் அவாய்ட் ஆக்சிடென்ட்ஸ், யூ கேன் அவாய்ட் லாட் ஆஃப் இது சன் எக்ஸ்போஷர், பொல்யூஷன் எக்ஸ்போஷர், அந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய அவாய்ட் பண்ணலாம். யூ கேன் புட் தட் டைம் டு பெட்டர் யூஸ். ஆனால் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு பண்ணுறதுனால எந்நேரம் 10 மணி வரைக்கும் ஸ்டில் தே ஹில் பி ஆன் த லேப்டாப், ஸ்டில் ஹில் பி டூயிங் திங்ஸ். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் கொஞ்சம் லைட்டாக கடுப்பாகும். பட் என்ன பண்ணுறது, எல்லாத்துக்கும் 2 பக்கம் இருக்கு இல்லையா. கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் கேப்ல அப்படி கொஞ்சம் போய் ஒரு ஹலோ ஹாய் சொல்லிட்டு கொஞ்சம் வி கேன் ஜஸ்ட் ஸ்பெண்ட் சம் டைம் வித் ஃபேமிலி. அது கூட ஒரு பாயிண்ட் இருக்கு.
0: அதுதான் நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்டாக கருதுறேன் ஆக்சுவலி, ஸ்பெண்டிங் டைம் வித் ஃபேமிலி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களும் சரி பெண்களும் சரி வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த கையோட டயர்டாக இருப்பாங்க. ஆனால் குக் பண்ணணும், பிள்ளைங்களை பார்த்துக்கணும். இதோ டாட்லர்ஸ் வச்சிருக்கிற பேரண்ட்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பெம்பர்ஸ் மாத்தணும்,
1: ரொம்ப கஷ்டமா.
0: வீடை சுத்தம் பண்ணணும், பார்த்தா டாய்ஸ் அங்கே இங்கே இருக்கும். ஓ மை காட். இப்பெல்லாம் வந்து இந்த குழந்தைங்க வச்சிருக்கிற பேரண்ட்ஸோட வீட்டுக்கெல்லாம் போனா எனக்கு தலையே சுத்திடுது. ஏன்னா வந்து வீடு வந்து அப்படி அலங்கோலமாக இருக்கிறது. அந்த மாதிரிலாம் இப்ப எங்க அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க நேத்து, என்னால சிரிப்பு அடக்க முடியவில்லை. என்ன சொன்னாங்கன்னா, ஒரு குழந்தை வச்சிருக்காங்க ஒருத்தவங்க, அவங்க வந்து இந்த குழந்தைக்கு இப்போ உணவு கொடுக்குற டைமோ இந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் அங்கங்க தட்டுப்படுதுன்னு வச்சுக்கோமே, நம்ம ரொம்ப சொல்ல வேணாம், அப்புறம் யாரை பத்தி பேசணும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நானா வந்து நீங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது நான் வந்து சொந்தமா அரிசிய வந்து ஊற வச்சு அரைச்சி கஞ்சி பண்ணி உங்களுக்கு எல்லாம் வந்து கொடுப்பேன். இப்ப இருக்கிறதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி, இல்ல ஃபாஸ்ட் ஃபுட்டு சத்து மாவு கஞ்சி ஏதாச்சும் சேர்த்துக்கலாம், அட்லீஸ்ட் அது குழந்தைங்களுக்காக உருவாக்கப்படுறது. இப்பெல்லாம் வந்து இந்த ஃப்ரைஸ் இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க சில பேர். சோ எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இப்ப நான்லாம் வந்து 4 பேர், நீங்க எங்க வீட்டுல 4 பிள்ளைங்க, நாங்க 4 பேர், இது ஒரு பிள்ளைய வச்சாட்டிட்டு 4 பிள்ளை நான் வச்சிருந்தேன், இதுங்களுக்கு எல்லாம் இப்பெல்லாம் ஒன்று முன்னு விளக்குறதுக்கே கஷ்டமா இருக்கேன். ஆக்சுவலி அது உண்மை. ஏன்னா லைக் அந்த டைம்லலாம் மோஸ்ட்லி எல்லா ஃபேமிலிலையும் நிறைய பசங்க இருப்பாங்க, 4, 5, 6 இந்த மாதிரி நிறைய இருப்பாங்க. அதுக்கு மேலாம் போக வேண்டாம். அதுக்கு மேலாம் போனா
1: ஆக்சுவலா வந்துட்டு எங்க அம்மா பாக்கலாம், எங்க அம்மா ஃபேமிலி வந்து ஆக்சுவலா 9 குழந்தைங்க சரியா. பட் அந்த 3 வந்து தவறு இறந்துட்டாங்க.

0: பிகாஸ் ஆஃப் த
1: குழந்தையா இருக்கும்
0: போதே ஒரு ஒருத்தர் வந்துட்டு ஒரு வயசுல அந்த மாதிரி பிகாஸ் அந்த டைம்ல வந்துட்டு மெடிக்கல் அவ்வளோ அவேர்னஸ் கிடையாது. நிறைய என்ன சொல்றது அந்த ஸ்மால் சின்ன டிசீசஸ்லாம் நிறைய இருக்கும், கண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் கஷ்டம். நிறைய
1: இது யாரு உங்களோட சிப்ளிங்ஸா?
0: என்னோட சிப்ளிங்ஸ்,
1: அம்மாவோட
0: சிப்ளிங்ஸ்.
1: ஓகே.
0: ஸோ அந்த மாதிரி ஸோ சர்வைவர்ஸ் வந்து 6 பட் பிறந்தது வந்து 9. ஸோ அந்த மாதிரி வச்ச வச்சான்னு பார்த்துட்டு அவங்க தனியாக ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருந்தாங்கன்னு
1: நினைக்கிறேன் நான். ரைட்டு. ஸோ இது இது மாதிரி தான், ஏன்னா இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்திலலாம் இந்த வேலைக்கு போகிற பெண்கள் சி இதுதான் ஒரு பிரச்சனை காய்ஸ். இது வந்து வேலைக்கு போகிறனால மட்டும் நடக்கலை, ஏன்னா நான் இதெல்லாம் பார்க்கறதால சொல்கிறேன். ஒருத்தவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து ஓகே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்குது, ஓகே இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கல, ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் பண்ணுறாங்க, வீட்டுக்கு வராங்க, அவங்கனால வந்து குழந்தைங்களை பார்த்துக்க முடியுது, டைப்பர் மாத்திரத்துலேருந்து எல்லாமே வீடையும் சுத்தமாக வச்சுக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு கேட்டகரி. ஓகே. ஒருத்தவங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாய்ப்பு கிடச்சிருச்சு, பட் இருந்தாலும் தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க, தலை சீவிறதுக்கு கூட டைம் இல்லாமல். ஓகேவா. மூணாவது கேட்டகரி வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, மூணாவது அதாவது 3A ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, வீடு பளபளன்னு வச்சுருக்காங்க. 3B ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க, ஆனால் வீடு அலங்கோலமாக வச்சுருக்காங்க. கேட்டகரி 4 யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது கம்மி ஹவர்ஸில் வேலை செஞ்சு அப்பையும் குழந்தைங்களுக்கு ஃபுட்டு கொடுக்க முடியாமல் இந்த மாதிரி வந்து சஃபர் பண்ணுறவங்களும் இருக்காது. சஃபர்னு சொல்கிறதா கொழுப்புன்னு சொல்கிறதா எனக்கு தெரியல.
0: பசங்களாக சஃபர் பண்ணுவாங்க.
1: ஆமாம், ஏன்னா நான் இப்போ எதையுமே சொல்ல முடியற நிலைமையில இல்லை. ஏன்னா நான் எதை சொன்னாலும் முட்டை விடுற கோழிக்கு தான் வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு பிள்ளை இல்லை, நீ பிள்ளை பெற்றுக்கல, ஸோ உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. Yes, please.
0: Yes, not I,
1: that's why. Come on. எங்கிட்ட ரெண்டு புண்ணு இருக்கு.
0: ரெண்டு புண்ணு
1: இருக்கு. ஒன்னு அங்கவே இன்னொன்னு சங்கவே.
0: ரொம்ப பொங்க வச்சிட்டாங்க.
1: ஆமா சொல்லுங்க.
0: சோ அந்த மாதிரி ஆக்சுவலா நீங்க சொன்ன எல்லா கேட்டகரிஸ்க்குமே மெயினா நீங்க பாத்தீங்கன்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட் இதுதான் ஒரு ப்ராப்ளம். ஸோ டைமை ஒழுங்கா மேனேஜ் பண்ண தெரியாதவங்க தான் அந்த என்ன சொல்றது அந்த இக்கட்டான சுச்சுவேஷனில் வந்து வந்துடுவாங்க. ஸோ ஒரு ரொட்டீன் செட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மெனக்கெட்ட நம்ம பண்ணிட்டு பண்ணோம்னா நம்மளால் வந்து எப்படி சொல்கிறது எல்லாத்தையுமே நம்மளையே வந்து பண்ணுற மாதிரி இல்லைன்னா கூட ஓரளவுக்கு வி கேன் டூ.
1: ஐயோ, ஆக்சுவலி இப்போ நியூசிலாண்டில் இருக்கிற கணவன் மனைவிகள்லாம் வந்து எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன், மோஸ்ட்லி எல்லா கணவர்களுமே வந்து மனைவிகளுக்கு உதவி செய்கிறாங்க, ஹவுஸ் ஹோல்டில் உதவி செய்கிறாங்க. ஏதோ நான் பார்த்த ஒரு ஆள் மட்டும் ஒரு இங்கே இருக்கிற நாக்காளியை கூட அங்கே நூற்றி வைக்காத ஆளை கூட பார்த்துருக்கேன், ஆனால் அது நான் ஒரு ஆளை தான் பார்த்துருக்கேன். ஓகே, இப்போ நீங்களும் ஒரு ஆளை பார்த்துருக்கீங்கன்னா ரெண்டு பேர்னு வச்சுக்கோம், இந்த கிரைசிஸில் வச்சுக்கோமே. ஸோ
0: வச்சுக்கோங்க, அந்த 10% வந்துட்டு வீட்டில் வந்துட்டு எப்படி சொல்கிறது அவங்க அம்மா அப்பா அவங்க அம்மா கூட இருக்கும் போதும் எந்த வேலையும் செஞ்சுருக்க மாட்டாங்க, அப்படியே கல்யாணம் பண்ண வந்த போதும் அவங்க வைஃபை வந்து சரி அப்படியே மெயின்டைன் பண்ணிருப்பாங்க.
1: ஆமா ஆமா. ஸோ ஆமா, இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ வந்து என்னன்னா
0: இல்ல ஃபர்ஸ்ட் வந்து நான் அவங்க வீட்டில் அவங்க ஹெல்ப் பண்றாங்கன்றது ஒரு கான்செப்டே தப்பு. நீங்க வந்து யாருக்கும் ஹெல்ப் பண்றல, உங்க வீட்டு வேலையை நீங்க தான்
1: பாக்குறீங்க.
0: கோவமா வரும் சொல்ல மம்மிக்கு ஹெல்ப் பண்ணுங்க. மம்மிக்கு யாரு நீங்க ஹெல்ப் பண்றது? மம்மிக்கு ஒரு டேஷம் ஹெல்ப் பண்ண வேணாம், நீ உங்க வேலையை பார்த்தாலே போதும், நீயும் இந்த வீட்டில் தான் இருக்க, எல்லாரும் இங்கே இந்த வீட்டில் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் அந்த எப்படி சொல்கிறது எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, ஏ பசங்களாம் உனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்கம்மா. நான் சொன்னேன் பசங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலாமா, பசங்க அவங்கவுங்க
1: ஹெல்பிங் தெம்செல்ஃப்.
0: யெஸ், தே ஹெல்பிங் தெம்செல்ஸ் அண்ட் தட்ஸ் வாட் ஐ வாண்ட் தம் டு பி. ஏன்னா நாளை கழிச்சு நம்ம அவங்க தனியாக படிக்க போனாலோ இல்லை வேலைக்கு வெளியூர் போனாலோ தே ஷுட் பி ஏபிள் டு சர்வைவ். ஏன்னா வெளியில் சாப்பாடு சாப்பிட்டு பண்ணாமல் வீட்டில் தே ஷுட் பி ஏபிள் டு மேனேஜ். ஏன்னா நீங்கள் தனியாக இருக்கும் போது இப்போ நீங்கள் தனியாக இருக்கீங்க இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் நீங்கள் போய் காய்கறி வாங்கல, க்ரோசரிஸ் வாங்கலன்னா சாப்பாடு இருக்க போகிறது இல்லை வீட்டில். நீங்கள் சுத்தம் பண்ணனா அது அப்படியே தான் இருக்க போகுது. நீங்கள் துணி துவைக்கலன்னா துணி இருக்க பார்த்துடல உங்களுக்கு போடுறதுக்கு. ஸோ அன்லெஸ் யூ டூ இட், நோபடி இஸ் கோன் டு டூ இட் ஃபார் யூ, ரைட்? ஸோ அந்த ஒரு இண்டிபெண்ட் பட் எஃபிஷியண்டாக இருக்கிறத ட்ரெயின் பண்ணுறது தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இப்போ. பட் இது வந்து நம்ம அதான் சொன்னல இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன், டைம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் இது, அந்த தூக்கம், அந்த சோம்பேறி தான் காலையில் எந்திரிக்கிறது கொஞ்சம் அதே ஒன்று ஒரு 10 minutes, அந்த 10 நிமிஷத்தில் ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதே நீங்கள் வந்துட்டு 15 நிமிஷம் முன்னாடி எந்திரிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய மொத்த நாளுமே சூப்பராக இருக்கும். ஸோ யா, நான் கண்டிப்பாக நம்மளுடைய வானொலியை கேட்டிருக்கவங்க நிறைய பேர் வந்து இந்த இஸ் இஸ் ஹைலி ரிலேட்டபிள், ஏன்னா நானுமே இப்படி தான் இருந்தேன். ஸோ என்னுடைய அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வாஸ் குவைட் பேட். பட் இப்போ ஐம் ஹவ் கம் சச் அ லாங் வே. அண்ட் அதோடைய மெயின் இதை வந்து நான் சேஞ்ச் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஸ்னூஸ் பட்டன் அமுக்கிறத வந்து நிறுத்திட்டேன். யூஸ்வலாக ஒரு 6:30 அலாம் வைப்பேன்னா 6:00 அலாம் வச்சிடுறது.

0: அவ்வளோதான். ஸோ 6 o'clock அலாரம் வச்சோன்னா ஒரு 6:05 அவ்வளோதான், அதுக்கு அதுக்குள்ளே எந்திரிச்சிடும். ஸோ 100% நமக்கு வந்து வி வில் பி பிஃபோர் டைம் ஆர் ஆன் டைம், நாட் லேட். ஸோ
1: இது இந்த விஷயத்தில்